0: நாவல பிட்டியாட்ட கம்புரு பிட்டியாட்ட நாவல பிட்டியாட்ட கல் பிட்டியாட்ட www.la iufm.lk
1: iufm.lk

மார்கமற்ற www.homagamata.godagamata www.homagamata.godagamata.com